0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Harihi Om. Yenavo Agnim Namasa Urjo Napatamahuve பிரியஞ்சே தேஷ்டா மாரதிம் ஸ்வாத்வரம் விஸ்வாஸ்யாதோ தமாம்ருதம் சேஷேவா நேஷு மாத்ருஷோ சந்த்வமர்த்தா சைந்ததே ஆதந்திரோஹவ்யம் வாஹசி ஹா விஸ்கிருதாஹ அதிர்தேவேஷோ ராஜசி அதர்ஷி காது வித்தாமஹா யஸ்மிம் ப்ராதன்யாததுஹு உபோசுஜாதமார்யா ஸ்யவார்த்தானம் அக்னிர்நாக்ஷந்தோ நோகிராஹ அக்னேருத்தே புரோஹிதஹ கிராவானோ பாஹிராத்வரே ருசாயாமிமர்த்தோ ப்ரஹ்மணஸ்பதே தேவம் ஆவுவரேன்யம் அக்னே மேஷ்வாவாசே காதாபிஷிரசோஷிஷாம் அக்னிம் ரயே பூரிமிடா ஸ்ரோதன்னராஹ அக்னிஸ்ரோதேதாயேச்சாதிஹி ஸ்ரோதிஷுத்கர்ணவன்ஹீபிஹி தேவைராக்னேஷயாவாபிஹி ஆசீததோ பர்ஹீஷி மித்ரோ அர்யாமாம் பிரதர்யவாபிராத்வரே பிரதைவோ தாசோ அக்னிஹி தேவ இந்திரோ நாமஜ்மானாம் அனுமதாரம் பிருத்திவி வீவாவ்ருதே தஸ்தௌ நகாசசர்மாணி அதாஜ்மோ ஆதாவாதீவஹ ப்ருஹாதோரு சானாததி ஆயாவார்த்தஸ்வாதன்வா கீரா மம ஆஜாத்தசுக்ருதோ ப்ரணாம் காயாமானோ வானத்வம் யன்மாத்ரரஜகண்ணாபஹ நதாப்தே அக்னே ப்ராம்ரேஷே நிவார்த்தானம் யத்தூரேஷன்னிஹாபூவஹ நித்வாமாக்னிமனுர்தே ஜோதிர்ஜனாயசாஸ்வாதே திதேதாகண்வாருதாஜ தௌக்ஷிதஹ என்னாமாஸ்யந்தி க்ருஷ்டாயாஹ தேவோவோ த்ரவிணோதாஹ. ஹரிஹி ஓம்.
0: ஓம் நம சிவாய. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Veda Mantram. The title is Siva Suprabhavam, presented by Vedamantram.com team. Om Namah Shivaya.

0: பார்வதீகண்டம் 43வது அத்தியாயம் பூர்த்தி. ஓம்
1: ஓம் நம சிவாய.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.

0: நமஹ சிவாய. யூ ஆர் லிஸனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: Dear listeners of shaivam.org, the following is Shukla Yajurveda, Madhyandina Shaka, Adhyayam 15.

ஜரபாரிஜுரஹாந்தித்ராம் அபிஷந்திராஜாந்திரேஷ்வரேந்திரமுந்திரேஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோஷ்வரேந்திரோ
సశాశ్వతనో హరిః ప్రజలాంతజనేభిరః సహ వ్యాజిగతం యస్మే హర్యస్వాయ భరతాభియోగాః ఇంద్రక్షబ్రహ్మణాభారధానః సదాదేనే హవిరసంజితస్వ వయస్సువర్ణాభిలేఖలింగం హిజనే ధారిషయ అనాథమానాః అబద్ధాంతమో వా

கண்டோசாம்புனிசேச்சனம் புரரிபோர் திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷித்

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

கரகணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கெஞ்சியும் வஞ்சியாய் குஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதளிக்கும் உன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலம்

வாசல கோபமில் குணத்தோய் குறியாயனை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலாம் கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடைக்கணித்தாழ்வாய் அருணாச்சலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சரத்வம் கிருஷ்ணோ ரஜதி சகசிரை ஆவத்தனம் நஷ்டாதவன் தவ வஸ்திரே.

ஸ்வந்தாவாதிலோதக்ஷேஸ்தம் காரியம் ரகச்சேதவிந்த கலிந்தம் வாததாமது மகேபத்ராய அந்தாலயே சிந்தஸ்ததாமனே ஹிதபோதிஷ்டஸ்தமதே.

0: இன்றைய அற்புதமான திருப்பதிகம் திருவம்பாவையிலே அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் திசேர் மழுகப்பாய் என்னானை என் நரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறா இன்னம் துயிலுதியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவா என்கின்ற பாடல். இதிலேயும் கூட நேற்றைக்கு பார்த்ததை போலவே விழிச்சொல் என்று சம்போதனம் என்று சொல்வார்களே, விழிச்சொல் என்று சொல்லக்கூடியது ஒரே சொல்லாக வரும். நேற்றைக்கு மானே, இன்றைக்கு இருக்கக்கூடியது அன்னே என்று வரும். இதுல இன்னொரு குறிப்பையை நான் சொல்லிவிடுகின்றேன். ஒவ்வொரு திருவம்பாவை பாடலுக்கும் ஒரு திருவடியார் ஒரு நாயன்மார் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது நம்முடைய அனுபவத்திற்காக நாம் பார்க்கிறோமே தவிர ஒரு பாடலிலே பல அடியார்களையும் பொருத்தி பார்க்க முடியும், அல்லது ஒரு அடியாரையும் பல பாடல்களிலேயும் நம்ம பார்க்க முடியும். ரெண்டு விதமாகவும் உண்டு. அதாவது ஒரு பாடல்ல ஒரே ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட அடியார், உதாரணமா இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடலிலே இரண்டு பேரை நம்ம பார்க்கலாம், ஆனா ஒருவரைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள போகின்றோம், இரண்டு பேரை எடுத்து பார்க்க முடியும். அதே போல பல பாடல்களிலேயும் ஒருவரை பற்றி சம்பந்தரோ சுந்தரரோ நவுக்கரசர் பெருமானோ இப்படி எல்லாம் எடுத்து பார்க்க முடியும், அதற்கும் வழி உண்டு. இதெல்லாம் நம்முடைய அனுபவம். எதற்காகன்னா அந்த ஆனந்தத்திற்காக, அடியாருடைய அந்த சத்சங்கம், அடியாருடைய நினைவு என்பதற்காகத்தான் இதை எடுத்து பார்க்கின்றோம். இதை முன்பே சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடியது அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வைதரப்பா என்று அன்னே என்கின்ற விழிச்சொல்லினாலே சொல்லப்படக்கூடியவர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ 63 நாயன்மார்ல எத்தனையோ பேர் விதவிதமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஆண்டி கோலத்திலே, அரசர் கோலத்திலே, வணிகர் கோலத்திலே, ஒவ்வொரு கோலத்திலேயும் திருக்கோலத்திலே இருப்பார்கள். ஆனா அத்தனை பேரும் நின்றுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். எலும்பும் தோருமா ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருப்பார். அதுதான் காரைக்கால் அம்மையார். அம்மா இல்லையா, அம்மாவுக்கு என்னைக்குமே மரியாதை உண்டு. யாருக்கு அம்மா? நமக்கெல்லாம் அன்னையாய் அத்தனாய் அனைத்துமாக இருக்கப்பட்ட தாய்மானவன் சிவபெருமான். ஆனால் சிவபெருமானுக்கே அம்மான்னு சொன்னா அவர் எப்பேற்பட்டவராக இருக்க முடியும்? அப்படி சிவனுக்கே அன்னையாக இருக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரை பற்றி இன்றைக்கு நாம் கருத இருக்கின்றோம், சிந்திக்க இருக்கின்றோம். அப்பொழுதும் கூட இந்த வரலாற்று பிரகாரம் பார்க்கும் பொழுதும் கூட இந்த 3வது நூற்றாண்டு, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில தமிழகத்திலேயும் இந்த பகுதிகளிலே எல்லாம் அது களப்பிரர் காலம் என்று சொல்ல முடியாது, இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். இந்த சமயத்திலே உதித்தவராக காரைக்கால் அம்மையாரை சொல்லுவார்கள். மிகச்சிறந்த பெருமை உடையவர், மிகச்சிறந்த பெருமை உடையவர். நம்ம எதுக்காக சொல்லுகின்றோம் என்றால், ஒரு இறைவனை இறைவனாலே அம்மான்னு கூப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். அந்த அன்பு சேக்கலார் சொல்லும் பொழுது சொல்லுவார், இன்ப அன்பு என்று சொல்லுவார். அன்புல துன்பம் அன்பு உண்டா அப்படின்னா அதுதான் உலகாதைய அன்பு இருக்கிறது. இந்த அன்பு, இந்த பற்றினாலே என்ன வரும், இந்த பாசத்தினாலே என்ன வரும், துன்பம் தான் வரும், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப பல உதாரணங்கள் பாருங்க. ஒரு சின்ன உதாரணம், எனக்கு ரொம்ப ஒரு சாப்பிட சாமான் ஒரு பிடிக்கும். இந்த சாப்பாடுல இருக்கக்கூடிய ஆசை, குடிக்கிறதுல இருக்கக்கூடிய ஆசை, குழந்தைகளிடத்துல இருக்கக்கூடிய ஆசை, மனைவி மக்களிடத்துல இருக்கக்கூடிய பற்று, இது எல்லாமே துன்பத்தை தான் தரும். ஒன்று கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசை, கிடைத்தால் மகிழ்ச்சி, கிடைக்காவிட்டால் துக்கம். கிடைத்தாலும் கூட இவ்வளவுதான் கிடைத்திருக்கிறது, இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய ஆதங்கம். ஆக ஒரு பொருளிலே, இந்த உலக பொருளிலே இருக்கக்கூடிய பற்று இருக்கிறது, இது நமக்கு ஆனந்தத்தை தராது, இன்பத்தை தராது, துன்பத்தையே தரும். ஆனால் இறைவன் மீது இருக்கக்கூடிய பற்று, இறைவன் மீதிலே இருக்கக்கூடிய பாசம், இறைவன் மீதிலே இருக்கக்கூடிய பக்தியானது ஆனந்தத்தையே தரும். ஆனந்தம் பிரம்மணோ என்று சொல்லும்படியாக வேதங்கள் இந்த புருஷனானவன் ஆனந்தை, அதை புருஷன்கிறது நம்ம, அந்த ஆத்மாவானது ஆனந்தத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதங்கள் எல்லாம் சொல்லும். அப்படி ஆனந்தமாக இருக்கப்பட்ட அன்பு, அந்த பக்தி இருக்கிறது, அந்த இறைவன் மீது இருக்கக்கூடிய பக்தி, அந்த காதல் என்று சொல்லுகின்றார்களே, எவ்வளவு இருந்திருந்தால் காரைக்கால் அம்மையாரை இறைவன் அன்னையே, அது எப்பேற்பட்டது, இவள் நம்மை பேணும் அம்மைகான் என்று சொல்ல முடியும். நினைச்சே பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு அன்பை. நீங்க வந்து இது உதாரணம் சொல்ல முடியுமா? இல்ல இப்படித்தான் சொல்ல, மனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு. இது வெளிப்படையாக செய்கையிலே இருக்கப்பட்ட அன்பு கிடையாது, மனத்திற்குள்ளே இருக்கப்பட்ட அன்பாக இருந்திருக்கிறது. அந்த அன்பை சொல்லும் பொழுது அந்த அம்மையை எப்படி சொல்லுகிறார் அங்கணன், யார் சொல்லுகிறார், யாரு, மூன்றாம் நெற்றிக்கண்ணை உடைய எம்பெருமான் சிவபெருமான் கைலாயத்திலே அமர்ந்திருக்கிறார் உமையம்மனையோடு கூட. அங்கே செல்லும் பொழுது காரைக்காலமையார் கைலாயம் நோக்கி செல்லுகின்றார். கைலாயம் நோக்கி எப்படி போறார், கைலாயத்திலே எப்படி சென்றாராம், கைலாயம் செல்லும் பொழுது நடையினை காலின் நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார். இதே இத்தொடையவள் இதழி மாலை சூலபாணியனார் மேவும் படரொடி கையிலை வெறுப்பின் பாங்கணைந்து. அது சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம், அதை நான் காலால மிதிக்க முடியுமா, அந்த சிவபெருமானுடைய அந்த கைலையை நான் காலால மிதிக்க முடியுமா, ஆன காரணத்தினாலே காலின் நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார் என்று சேக்கலார் பெருமான் பாடுவார். தலையினார் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும் போது மகிழ்ச்சியால் அன்பு பொங்க கலை இளம் திங்கட் கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிலைதுதல் இமயவல்லி திருக்கண்ணோக்கு உற்றதன்றே அம்பிகை. அதுதான் முக்கியமானது, அம்பி சக்தி நிபாதம் என்று சொல்லும்படியாக அம்பிகையினுடைய அருள், இறைவனுடைய அருள் அம்பிகை மூலமாக வருகின்றது பார்த்தாளாம். அதிசயத்து கேட்கின்றாராம், தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம்பெருமான் ஓர் எற்பின் யாக்கை அன்பு என்ன, எலும்பு கூடாத ஒரு எலும்பு உருவம் வருகிறது, எற்பின் யாக்கை. நமக்கு இருக்கக்கூடிய ஏக்கை எல்லாம் அதுக்கு எவ்வளவோ நம்ம அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் தன்னுடைய அலங்காரத்தை துறந்தார் இந்த காரைக்காலமையார். எற்பின் யாக்கை அன்பு என்னே என்ன, அங்கே நம்பெருமாட்டிக்கு நாயகன் அருளி செய்கின்றாரா, வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே மற்ற பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள். இதெல்லாம் அதாவது அவங்களாலேயே பாராட்டப்படுவது, அந்த வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு சொல்றாங்க இல்லையா, இது வந்து கீழே இருக்கிற உதாரணம். எம்பெருமான் சொல்லுகின்றான், எல்லாரும் நம்ம என்னென்னமோ சொல்லுகின்றோம், அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு யார் சொல்ல வேண்டாம், இறைவன் சிவபெருமான் பரமேஸ்வரன் சொல்லுகின்றான் உமையே மற்ற பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள். இவர் கேட்டு கேட்டு வாங்கிண்டா, இது யார், இவள் நம்மை பேணும் அம்மைகான். பேணக்கூடியதுன்னா என்ன, சாப்பாடு போட்டு வளர்க்கறது பேணுதலா, இல்ல நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அது பேணுவதா, இல்ல படிக்க வைக்கிறதோ, இல்ல வேலை வாங்கி கொடுக்கறதோ, பில்டிங் கட்டி கொடுக்கறதோ, இல்ல காடு வாங்கி கொடுக்கறதோ, இது பேணுவதா, இல்ல மருத்துவரிடத்துல அழைத்து சென்று இந்த உடம்பை பார்த்து கொள்வது இது பேணுவதா, இல்ல சங்கீதம் கத்துக் கொடுக்கிறேன், இல்ல நாட்டியம் கற்றுக் கொடுக்கிறேன், இதெல்லாம் பேணுவதா, கிடையாது. மனத்திற்கு உள்ளேயும் அனவரதமும் அவனையே நினைந்து நினைந்து நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே இன்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்தும் அன்பர் என்று பாடுவாரே, இரவாத அன்பாக இருக்கிறதே அந்த அன்பு கொண்டிருக்கின்றாராம் காரைக்காலமையார். அந்த அன்பின் காரணத்தினால சொன்னார், இவள் நம்மை பேணும் அம்மைகாள், எங்கே பேணுகின்றாள், தன்னுடைய மனத்திற்கு உள்ளே பேணக்கூடியவளாக இருக்கின்றாள். அப்படி மனத்திற்கு உள்ளே தனக்கு உள்ளே பேணக்கூடியவர், தனக்கு உள்ளே என்னையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் அவள். ஓங்கிய அன்புரு காதல் ஒழிவின்றி யார் பொறிவிடையார் திருவடி கீழ், ஓங்கிய காதல் ஓங்கிய அன்புரு காதல் ஒழிவின்றி மிகப்பெருக என்று சொல்லும்படியாக, எப்பொழுது பார்த்தாலும் இறைவன் இறைவனையே நினைத்துக் கொண்டிருந்தவர். ஆரண காரணத்தினாலே பகவான் சொன்னானா, இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே என்று சொன்னானா, அதை செக்கலார் சொல்ற அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய என்று சொல்லும்படியாக, ஆன காரணத்தினாரே காரைக்காரமையாரிங்க அண்ணே இவையும் சிலவோ என்ன, இவையும் சிலவோ என்ன, அவர் பல பாடல்கள் பாடியிருக்கிறார், மூத்த திருப்பதிகங்கள், அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை என்றெல்லாம் சொல்லும்படியாக, இது சிலது நமக்கு கிடைத்திருக்கின்றது. இது பாடி அவருக்கு என்ன வேற பாடலே பாட தெரியாதா, பாடியிருக்க மாட்டாரா, பாடியிருக்கலாம், திருவாலங்காட்டிலே எவ்வளவோ பாடியிருக்கலாம் நமக்கு தெரியாது, ஆனால் இவை சில நமக்கு கிடைத்திருக்கின்றன. இவையும் சிலவோ, இது என்னது, பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள், சின்னங்கள்னா அவரை பற்றி இருக்கக்கூடிய பெருமைகள், அவரை பற்றி எம்பெருமானை பற்றி இருக்கக்கூடிய பெருமைகள். எம்பெருமான் யார், பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் அவனுடைய சின்னங்கள், அவனுடைய சின்னங்கள் இவையும் சிலவோ. இன்னொரு வகையாகவும் சொல்லலாம், இதை விட அடுத்த அழகு என்று எப்படின்னா, எம்பெருமான் கேட்கிறார், அங்க போய் வணங்கி நிற்கிறார், வணங்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாராம். நான் மறந்தா என்ன கேட்போம், அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று பணிந்து வேண்டு எழுந்தார். அப்போ நம்பால் இங்கு வேண்டுவது என் அப்படின்னு கேட்டா, அவ்வளவுதான். நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருப்போம். பல பேர் என்ன பண்ணுவாங்க, கோயில்ல கும்பிட போறாங்கன்னு சொன்னா பெரிய லிஸ்ட் எழுதிட்டு போட்டா மறந்து போயிட்டா என்ன பண்றது, இந்த பசங்க விட்டடிக்கிற மாதிரி பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு போவான். கடவுள் இடத்துல போய் எது கேட்க வேண்டுமா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ, அப்பேற்பட்டவன் இடத்துல போய் கேட்கணுமா என்ன அவனுக்கு தெரியாதா. வேண்ட விராந்து தவிர பெருமாள், வேண்டும் அடியர் புலவர், வேண்ட அரியவருளை, வேண்ட விராந்து தவிர பெருமாள் என்று சொல்லும்படியாக அனைத்தையும் அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாள். நினைச்ச பொழுதே கொடுக்கக்கூடிய அவரிடத்துல போய் லிஸ்ட் போடணுமா என்ன. ஆனா எந்த லிஸ்ட் நாம போடுவோம், உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை கேட்போம். ஆனால் இவர் என்ன கேட்டார், இரவாத இன்ப அன்பு வேண்டி முதல்லையே இறைவனை நினைத்து அன்னையாக இருக்கிறார். இறைவனே நம்மை பேணும் அம்மைகான் என்று சொல்லிவிட்டார். ஆனா அவர் என்ன கேட்கிறார், இரவாத இன்ப அன்பு. இப்ப என்னிடத்துல அன்பு இருக்கிறதையா, நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த அன்பு மாறிவிட்டால் என்ன ஆகும், அந்த அன்பானது மாறாமல் இருக்க வேண்டும், இரவாததாக ஒழியாத அன்பு எனக்கு கொடுக்க வேண்டும். இரவாத இன்ப அன்பு வேண்டி என்ன வேண்டுமா, பிறவாமை வேண்டும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் போதையா போதும். அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது சொல்லிந்தால் சொன்ன விசாரம், தொலையா விசாரம், பெருந்தொகையரை பன்ன விசாரம், என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சி ஏகம்பனை என்று சொல்லும்படியாக போதும் போதும்பா, இது வேண்டும் எனக்கு, இந்த பிறவி போதும், அல்லல் பிறவி அலமலம் அலமலம் என்று கந்தபுராணத்துல சொல்லுவாரு. அதே போல பிறவாமை வேண்டும், அப்படி ஏதாவது என்னுடைய கர்ம வசத்தினாலே மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இறைவா பரம்பொருளே எனக்கு வந்து என்னைக்குமே இந்த பிறப்பு வேண்டாம், அப்படி ஒருவேளை உன்னுடைய அருளினாலே நான் கேட்டதுனால நீ கொடுக்க மாட்டா, நீ என்ன நினைக்கிறாயோ அதை கொடு, உன்னுடைய சித்தத்திலே இப்படி எனக்கு வந்து பிறப்பு கொடுக்க வேண்டும் நினைச்சா என்னுடைய வேண்டுகோள் ஒன்று உண்டு, என்ன தெரியுமா, உன்னை என்றும் மறவாமே வேண்டும். அது மட்டும் கிடையாதுப்பா, இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க, நீ ஆட வேண்டும் நான் உன் அடியிலே திருவடியிலே இருந்த நான் பாட வேண்டும் என்று கேட்கிறாரே, அதுதான் இவையும் சிலவோ. என்ன கேட்டார், அன்பு வேண்டும், இரவாமை பிறவாமை வேண்டும், அப்படி பிறந்தா உன்னை மறவாமை வேண்டும், நான் பிறந்து உன்னை மறக்காது இருந்தாலும் கூட உன்னுடையிலே திருவடியிலே திருவடி கீழிருந்து நீ ஆட நான் பாட வேண்டும் என்று கேட்கின்றாரே, அதுதான் இவையும் சிலவோ. யாரிடத்துல, பல அமரர் உன்னற்கு அறியான், அமரர்களாலேயும் கூட தேவாதி தேவர்களாலேயும் கூட எவனும் நினைக்க முடியாதவனாக எந்த பரமேஸ்வரன் இருக்கிறானோ அந்த பரமேஸ்வரன் இடத்துல கேட்டார், இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான், ஒருவன் ஒப்பற்றவன் இருஞ்சீரான். அடுத்தது சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்தரப்பாய். சின்னங்கள்னா நான் முதலே சொன்னோம், புகழ்னு சொன்னோம். இந்த இன்னொன்னு உண்டு, பல அமரர் உன்னற்கறியான், ஒருவன் இருஞ்சீரான், அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சின்னங்கள் கேட்ப. என்ன அவன் சொன்ன, இன்னும் என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றான் இல்லையா, இங்கு நம்பால் இங்கு வேண்டுவதன் என்று அவன் கேட்கும் பொழுது சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்தரப்பாய். சிவன் என்று சொன்ன இந்த இடத்துல சொன்ன சிவன் என்கின்ற பரம்பொருளை சுட்டி காட்டுவதாக நினைக்க வேண்டாம். சிவம் என்று சொல்லக்கூடிய மங்களமான பொருள், மங்களமான பொருள் எது, அதனிடத்தில இருக்கக்கூடிய அன்பு. மங்களமான பொருள் எது, அவனிடத்திலேயே இருக்கக்கூடிய தன்மை, அதுதான் நீ ஆட நான் உன் அடிக்கில் இருந்து பாட என்று சொல்லும்படியாக ஆலங்காட்டில் ஆடுமானிடமும் நீ கண்ட ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை என்று அந்த எம்பெருமான் அருள் கொடுத்தானே, அந்த அன்புதான் சிவனன்றே வாய்திறப்பாய். இன்னொன்னு உண்டு, சிவனன்றே வாய்திறப்பாய்னா மூத்த திருப்பதிகம் இவர் பாடுகிறார். ரொம்ப காலம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட இப்ப 1800-2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் பாடுகிறார். 1800 வருடங்களுக்கு முன்பாக பாடியிருக்கிறார். பாடுகின்றாரான, குங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டு கண் வெண்பர் குழி குடி எயிற்று வங்கி சிவந்து இரு பற்கள் நீண்டு பாடுயர் மேல் கணைக்கால் ஓர் பெண்பேய் தங்கி அலறி உலரு உலரி காட்டில் தாழ் சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் அப்பன் திரு இடம் திரு ஆலங்காடே என்று சொல்லும்படியாக பல பாடல்களையும் பாடுகின்றாரே சிவனன்றே வாய்திறப்பாய். தென்னா என்னா முன்னம் திசேர் ஒழுகத்கா என்று சொல்லும்படியாக திருக்கூத்து முன்வணங்கும் இட்டமிகு பெருங்காதல் எழுந்தோங்க என்று தென்னா என்னா முன்னம் திசேர் ஒழுகப்பாய். அது மட்டுமல்ல, சின்ன தென்னா தென்னானு தென்னா தானான் பாடுவார்கள் இல்லையா, சின்ன குழந்தையிலே இருந்து இறைவனுடைய தன்மையையே இவர் மனத்திலே நினைத்து கொண்டிருந்தாராம். அதான் தனிவில் திருமணக்காதல் ததும்பவரும் மொழி பெயின்றார் என்று சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே இருந்து இறைவன் மீதே இருக்கக்கூடிய பக்தியிலே இருந்தார். விடையவர்பால் அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவதென வளர்வார் என்று சொல்லும்படியாக சின்ன வயதிலே இருந்தே சிவன் மீது பக்தியிலே இருந்தார். அதான் சின்ன தெனா தனா என்று சின்ன குழந்தைகள் பாடுவதற்கு முன்பாகவே தெனா தெனா என்று சிறு பெண் குழந்தைகள் பாடுமே சின்ன வயதிலே, அந்த வயதிலே இருந்தே சிவனுடைய நாமத்தையே பாடி வளர்ந்தார் என்கின்ற வாழ்க்கை குறிப்பு உண்டு. வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டல் பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று என்று சேக்கிழார் பெருமானும் இதை சொல்லுவார். ஆன காரணத்தினாலே தென்னா என்ன முன்னும் தீசேர் முழுகப்பாய் என்னானே என்னானே என்னறையன் இன்னமுது என்று என்னோ எல்லோமும் சொன்னோன் கேள். அந்த பகவானை பலவிதமான நாமங்களினாலே நீ பாடினாய், நாம சொல்ல அவர்கள் சொன்னார்கள், நீ சொன்னாய் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் வெவ்வேறா இன்னும் துயில நீ பார்த்திருக்கலாமா, வெவ்வேறா இன்னும் துயிலியோன்னு அவர்களுக்கு இல்ல நமக்கு என்ன, நம்ம தமோ குணத்திலே இறைவனை அறியாதவர்களாக ஒரு மயக்கத்திலே இருக்கிறோமே, இப்படி எங்களை வைத்திருக்கலாமா. வண்ணஞ்சற் பேதேர் போல் வாழா கிடத்தியார், இதுல இன்னொரு சிறப்பு உண்டு. துயிலுதியோ வண்ணஞ்சற் பேதேர் போல் வாழா கிடத்தியோன்னா காரைக்காரமையாருக்கும் ஒரு பொருத்தம் உண்டு. துயில்னா நாம நினைக்கிறது போல நான் சாதாரணமான தூக்கம் இல்ல, யோக நித்திரை. எம்பெருமானுடைய திருவடியிலே இருந்து யோகத்திலே இருந்து அவர் அம்மையார் பாடிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே வெவ்வேறாய் எங்களுக்கு மாறுபாடாக நாம் எல்லாம் உலகத்திலே இருந்து தமோ குணத்திலே உறங்குகின்றோம். ஆனால் அவரோ இறைவனுடைய திருவடிகளிலே திருவாலங்காட்டிலே அவனுடைய ஆண்ட திருத்தாண்டவ ஆண்டவம் ஆடக்கூடிய ஆண்டவனுடைய திருவடியில் கீழே இருந்து கொண்டு யோக நிதிரையிலே அதாவது யோகத்திலே இருக்கின்றாராம். வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ, துயிலுதெல்லாம் இங்க யோகத்திலே இருத்தல், துயிலுதியோ வண்ணஞ்சப்பேதையர் போல் வாழா கிடத்தியார், எங்களை போல நீ இருக்கிற. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம், பைத்தியம் நம்ம பார்த்து நீ பைத்தியம்னு சொல்லணும், நாம பைத்தியத்தை பார்த்து அவன் பைத்தியம்னு சொல்லுவோம். இப்ப நாம பைத்தியமா அவன் பைத்தியமா, நம்ம பைத்தியம் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஒருத்தனும் ஒவ்வொரு பைத்தியம், சரி விடுங்க அது அடுத்த விஷயம். இப்போ ஞானியருக்கு நம்மை பார்த்தா பைத்தியம் போல இருக்கும், நம்ம பார்த்தா ஞானியரை பார்த்து நம்ம பைத்தியம்னு சொல்லுவோம். இப்போ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நாம வண்ணஞ்ச பேதர்கள், ஆனால் நம்மை போல அவர்கள் இருக்கிறார்களா, வண்ணஞ்ச பேத போல அவர் யோகத்திலே இருக்கிறார் காரைக்காலமையார். அதுதான் வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கடத்தியால் என்னே துயிலின் பரிசு, என்னே துயிலின் பரிசுனா என்ன அர்த்தம், இங்க யோகத்தினுடைய சிறப்பு என்னே என்னே, எப்பேற்பட்ட யோகம், இறைவனுடைய திருவடி நிழலிலேயே இருந்து அவனையே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய யோகமாக இருக்கின்றது, சிவானந்தம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதாக காரைக்கால் அம்மையாருடைய ஆனந்த அனுபவத்தை சரித்திரமெல்லாம் நம்ம பார்க்கல. இது எப்படி இருக்கிறது, அவருடைய சிறப்பை எப்படி இந்த திருவம்பாவை பாடல் சொல்லுகிறது என்று நினைக்கிறோம். இதை நீங்க பார்க்கும் பொழுது நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், இதை வந்து நீங்க விரித்து பார்த்துக் கொள்ளலாம். அதிமதுர கனி பெற்றது, கணவனாலே வணங்க பெற்றது, கிட்டத்தட்ட பன்னிரண்டு வயதிலே இவருக்கு திருமணமானது என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். பன்னிரண்டு வயதிலே இவருக்கு திருமணம், குடித்தனம் செய்திருக்கின்றார். அதுக்கப்புறம் அவனானது பூம்புகாருக்கு அந்த பூம்புகாரில இருந்து சென்று விடுகின்றான். இந்த அதிமதுர கனி கிடைத்த காரணத்தினாலே அதிகபட்சம் போனா 25-30 வயது, அதுதான் இளமை ததும்பக்கூடிய தன்மை. ஆனால் அந்த சமயத்திலே கணவன் தன்னுடைய காலிலே விழும் பொழுது இந்த உடல் எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு பேய் வடிவம் வர வேண்டும் என்று கேட்டாரே, தன்னுடைய உடன் மீதும் உலக பற்று உலகத்தின் மீதும் பற்றில்லாதவராக இறைவனையே பற்றாக கொண்டிருக்கக்கூடிய காரைக்காலமையார் எப்படி வேண்டுமானாலும் இதை நினைத்து நினைத்து விரித்து விரித்து விரிவாக நம்ம பார்த்துக் கொள்ளலாம், ஆனந்தமாக அனுபவிக்கலாம் என்று சொல்லி இன்றைய பொருளாக காரைக்கால் அம்மையார் அம்மையாக இருக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த பாடலுக்கு அப்படியே கண்ணப்ப நாயனார் என்கின்ற பொருளும் சண்டேஸ்வர நாயனார் பொருளும் கூட அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் நீங்களே நினைத்து பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி முடிக்கின்றோம். திருச்சிட்டம்
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்மீக இசை. தலைப்பு சிவஸ்தோத்திரம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம். பாடியிருப்பவர் வசுமதி தேசிகன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

ஓம் சிவாயனம். சைவம் தாத்தார்பின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்மீக இசை. தலைப்பு சிவஸ்தோத்திரம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கால பைரவாஷ்டகம். பாடியிருப்பவர் வசுமதி தேசிகன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ரிஷகம் ரிஷம் தேவபரிஹி தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் தேவபரிஹிரிதி தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் வி சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹ ரோஹ விவிரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா ரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷாஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா இதி சஹஸ்ரவலிஷாஹ வி வயம் வயம் விவி வயம் வயகம் ருஹேம ருஹேம வயம் வயகம் ருஹேம ருஹேம பிருத்திவ்யாஹ் பிருத்திவ்யா ருஹேம ருஹேம பிருத்திவ்யாஹ பிருத்திவ்யாஹ் சம்ப்ருச்ச சம்ப்ருச்ச பிருத்திவ்யாஹ் பிருத்திவ்யாஹ் சம்ப்ருச்சஹ சம்ப்ருச்ச பாஹி பாஹி சம்ப்ருச்ச சம்ப்ருச்ச பாஹி சம்ப்ருச்ச இதி சம்ப்ருச்சஹ பாஹி சுசம்ஹ்ருதா சுசம்ஹ்ருதா பாஹி பாஹி சுசம்ஹ்ருதா சுசம்ஹ்ருதா ஆத்வா ஆத்வா சுசம்ஹ்ருதா சுசம்ஹ்ருதா ஆத்வா சுசம்ஹ்ருதேதி சுசம்ஹ்ருதா த்வாசகம் சந்த்வா ஆத்வாசம் சம்பராமி பராமி சகம் சம்பராமி பராம்யதித்யா அதித்யை பராமி பராம்யதித்யை.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotram. The title is Shiva Sahasra Namavali from Shiva Rahasya, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Namah Shivaya. Shri Shiva Rahasye Bharga Kye Panchamamshe Chatvarimsho Dhyaye Shiva Sahasra Namavalihi Dhyanam. कैलासे सुहिरण्यविष्टरवरे देव्या समालिङ्गितं नन्द्यादैर्गणपैः सदा परिवृतं वन्दे शिवं सुन्दरम् ओंकारनिलयात्मस्थाय नमः ओंकारार्थैकवाचकाय नमः ओंकारेशाकृतये नमः ओमिति शब्दकृतस्तुतये नमः ओंकारकुण्डनिलयलिङ्गपूजनपापहृते नमः नमिताशेषदेवादये नमः नदीपुलिनसंस्थिताय नमः नन्दिवाद्यप्रियाय नमः नित्याय नमः नामपारायणप्रियाय नमः महेन्द्रनिलयाय नमः मानिने नमः मानसान्तरपापभिदे नमः मयस्कराय नमः महायोगिने नमः मायाचक्रप्रवर्तकाय नमः शिवाय नमः शिवतराय नमः शीताय नमः शीतांशुकृतभूषणाय नमः धनुषे नमः शरकराय नमः ध्यात्रे नमः धर्माधर्मपरायणाय नमः आत्मने नमः आतार्याय नमः आलाद्याय नमः अनङ्गशरखण्डनाय नमः ईशानाय नमः ईड्याय नमः ईध्र्याय नमः इभमस्तकसंस्तुताय नमः ఉమాసంశ్లిష్టవామాంగాయ నమః ఉషీరనరనృపార్చితాయ నమః ఉదుంబరఫలప్రీతాయ నమః ఉమాదిసురపూజితాయ నమః ఋజీషీకృతభూచక్రాయ నమః రిపుప్రమాథనోర్జితాయ నమః లింగార్చకజనప్రీతాయ నమః లింగినే నమః లింగసమప్రియాయ నమః లిపిప్రియాయ నమః బంధుహీనాయ నమః లీలాకృతజగత్రయాయ నమః ఐంద్రీదిక్పది సంయుక్తాయ నమః ఐశ్వర్యాదిఫలప్రదాయ నమః ఔత్తానపాదపూజ్యాంగ్రయే నమః ఔమిది సురపూజితాయ నమః కళ్యాణాచలకోదండాయ నమః కామితార్థఫలప్రదాయ నమః కస్తూరీతిలకప్రీతాయ నమః కర్పూరాభకలేవరాయ నమః కరంధమసుతప్రీతాయ నమః కల్పాదిపరివర్జితాయ నమః కల్పితానేకభూతాదయే నమః కలికల్మషనాశనాయ నమః కమలాభలసన్నేత్రాయ నమః కమలాపతిపూజితాయ నమః ఖగోల్కదిత్యవరదాయ నమః ఖండితారాతిమండలాయ నమః గంధర్వఘణసుప్రీతాయ నమః గంధధృషే నమః గర్వనాశకాయ నమః గంగాధరాయ నమః గోగణేశాయ నమః గణేశ్వరపుత్రకాయ నమః గతిదాయ నమః గదఘ్నే నమః గంధినే నమః గంధమాల్యవరార్చితాయ నమః గగణస్థాయ నమః గణపతయే నమః గగణభోగభూషణాయ నమః ఘంటాకర్ణప్రియాయ నమః ఘంటినే నమః ఘటజస్తుతిసుప్రియాయ నమః ఘోటకప్రియపుత్రాయ నమః ఘర్మకాలాయ నమః ఘణాకృతయే నమః ఘణవాహనాయ నమః ఘృతాధ్యక్షాయ నమః ఘణఘోషాయ నమః ఘటేశ్వరాయ నమః ఘటానాదకరప్రీతాయ నమః ఘటీభూతమహాగిరయే నమః చంద్రచూడాయ నమః చంద్రకరాయ నమః చంద్రనార్ద్రాయ నమః చతుష్పథాయ నమః చమసోద్భేదమధ్యస్థాయ నమః చండకోపాయ నమః చతుర్ముఖాయ నమః చక్షుశ్రోత్రమహారాయ నమః చండికేశ్వరప్రదాయ నమః చేతోజన్మహరాయ నమః చండాయ నమః చాతుర్హోత్రప్రియాయ నమః చరాయ నమః చతుర్ముఖముఖస్తుత్యాయ నమః சதுர்வேதாய நமஹ, சராசராய நமஹ, சண்டபானுகராந்தஸ்தாய நமஹ, சதுர்மூர்த்தி வபுஸ்திதாய நமஹ, சாதிதானேகலோகாதயே நமஹ, சந்தசாம் கணமத்யகாய நமஹ, சத்ரசாமரசோபாட்யாய நமஹ, சந்தோககதிதாயகாய நமஹ, ஜங்கமா ஜங்கமாகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜகத்கதாய நமஹ, ஜஹ்னு கன்யாஜடாய நமஹ, ஜப்யாய நமஹ, ஜேத்ரே நமஹ, ஜத்ரவே நமஹ, ஜனார்த்திக்னே நமஹ, ஜம்பாராதயே நமஹ, ஜனப்ரீதாய நமஹ, ஜனகாய நமஹ, ஜனிகோவிதாய நமஹ, ஜனார்தனார்தனாய நமஹ, ஜாமி ஜாத்யாதி பரிவர்ஜிதாய நமஹ, ஜனக்ஜனாங்க்ரிஜாராவாய நமஹ, ஜங்காரோஜ்ஜித துஷ்க்ரியாய நமஹ, டங்கப்ரியாய நமஹ, டங்க்ருதிகாய நமஹ, டங்க்பேதினே நமஹ, டகாரகாய நமஹ, டாதிவர்ணப்ரியாய நமஹ, டாந்தாய நமஹ, டக்கானாதப்ரியாய நமஹ, ரசாய நமஹ, டாமரீதந்திரமத்யஸ்தாய நமஹ, டமருத்வனிசோபிதாய நமஹ, டக்காத்வனிகிருதானல்பபதிரீகிருததிங்முகாய நமஹ, நகாராய நமஹ, நணுகோத்தாதயே நமஹ, நாந்தக்ருண்ணாதிமோசகாய நமஹ, தஸ்கராய நமஹ, தாம்ரகாய நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, தாமசாதிகுணோர்ஜிதாய நமஹ, தருமூலப்ரியாய நமஹ, தாதாய நமஹ, தமசாம் நாசகாய நமஹ, தடாய நமஹ, ஸ்தானாசுரஹராய நமஹ, ஸ்தாத்ரே நமஹ, ஸ்தானவே நமஹ, ஸ்தானப்ரியாய நமஹ, ஸ்திராய நமஹ, தாத்ரே நமஹ, தானபதயே நமஹ, தாந்தாய நமஹ, தந்தசூக விபூஷிதாய நமஹ, தர்ஷணீயாய நமஹ, தீனதயாய நமஹ, தண்டிதாராதிமண்டலாய நமஹ, தக்ஷயஜ்ஞஹராய நமஹ, தேவாய நமஹ, தானவாரயே நமஹ, தமோதயாய நமஹ, தத்தாத்ரேயப்ரியாய நமஹ, தண்டினே நமஹ, தாடிமீகுசுமப்ரியாய நமஹ, தாத்ரே நமஹ, தனாதிபசகாய நமஹ, தனதான்யப்ரதாய நமஹ, தனாய நமஹ, தாமப்ரியாய நமஹ, அந்தசாம்நாதாய நமஹ, தர்மவாஹாய நமஹ, தனுர்தராய நமஹ, நமஸ்காரப்ரியாய நமஹ, நாதாய நமஹ, நமிதாசேஷதுக்கஹ்ருதே நமஹ, நந்திப்ரியாய நமஹ, நர்மசகாய நமஹ, நர்மதாதீரசம்ஸ்திதாய நமஹ, நந்தனாய நமஹ, நமசாமீஷாய நமஹ, நானாரூபாய நமஹ, நதீகதாய நமஹ, நாமப்ரீதாய நமஹ, நாமரூபகுணகர்மவிவர்ஜிதாய நமஹ, பத்தீநாம் பதயே நமஹ, பார்யாய நமஹ, பரமாத்மனே நமஹ, பராத்பராய நமஹ, பங்கஜாசனபூஜ்யாங்க்ரயே நமஹ, பத்மநாபவரதாய நமஹ, பண்ணகாதிபசத்தாராய நமஹ, பசூணாம் பதிபாவகாய நமஹ, பாபக்னே நமஹ, பண்டிதாய நமஹ, பாந்தாய நமஹ, பாதபோன்மதனாய நமஹ, பராய நமஹ, பணினே நமஹ, பணாலசன்மௌலயே நமஹ, பணிகங்கணசத்கராய நமஹ, பணிதானேகவேதோக்தயே நமஹ, பணிமாணிக்யபூஷிதாய நமஹ, பந்தமோசனகிருதே நமஹ, பந்தவே நமஹ, பந்துராலகசோபிதாய நமஹ, பலவதாம்பலினே நமஹ, முக்யாய நமஹ, பலிபுத்திரவரப்ரதாய நமஹ, பாணாசுரேந்திரபூஜ்யாங்க்ரயே நமஹ, பாணலிங்காய நமஹ, பஹுப்ரதாய நமஹ, பந்தீகிருதாகமாய நமஹ, பாலபாலகாய நமஹ, பஹுசோபிதாய நமஹ, பவாதயே நமஹ, பவக்னே நமஹ, பவ்யாய நமஹ, பவாய நமஹ, பாவபராயணாய நமஹ, பவஹ்ருதே நமஹ, பவதாய நமஹ, பூதாய நமஹ, பண்டாசுரவரப்ரதாய நமஹ, பகாக்ஷிமதனாய நமஹ, பர்காய நமஹ, பவானீஷாய நமஹ, பயங்கராய நமஹ, பங்ககாராய நமஹ, பாவுகதாய நமஹ, பஸ்மாப்யக்ததனவே நமஹ, பட்டாய நமஹ, மயஸ்கராய நமஹ, மகாதேவாய நமஹ, மாயாவினே நமஹ, மானசாந்தராய நமஹ, மாயாதீதாய நமஹ, மன்மதாரயே நமஹ, மதுபாய நமஹ, மனோன்மனாய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, மதுமாம்சாத்மனே நமஹ, மனோவாசாமகோச்சராய நமஹ, மண்டிதாய நமஹ, மண்டனாகாராய நமஹ, மதிதாய நமஹ, மானபாலகாய நமஹ, மனஸ்வினே நமஹ, மனுரூபாய நமஹ, மந்திரமூர்த்தயே நமஹ, மகாஹனவே நமஹ, யசஸ்கராய நமஹ, யந்திரரூபாய நமஹ, யமிமானஸ பாவனாய நமஹ, யமாந்தகரணாய நமஹ, யாமினே நமஹ, யஜமானாய நமஹ, யதவே நமஹ, ரமாநாதார்ச்சித பதாய நமஹ, ரம்யாய நமஹ, ரதிவிஷாரதாய நமஹ, ரம்பாப்ரீதாய நமஹ, ரசாய நமஹ, ராத்ரிசராய நமஹ, ராவண பூஜிதாய நமஹ, ரங்கபாதாய நமஹ, ரந்திதேவாய நமஹ, ரவிமண்டல மத்யகாய நமஹ, ரதந்தரஸ்துத்யாய நமஹ, ரக்தபாணாய நமஹ, ரதபதயே நமஹ, ரஜசே நமஹ, ரதாத்மகாய நமஹ, லம்பதனவே நமஹ, லாங்கலினே நமஹ, லோலகண்டகாய நமஹ, லலாம சோமலூதாதயே நமஹ, லலிதா பூஜிதாய நமஹ, லவாய நமஹ, வாமனாய நமஹ, வாயுரூபாய நமஹ, வராஹமதனாய நமஹ, வடவே நமஹ, வாக்யஜாதாய நமஹ, வராய நமஹ, வார்யாய நமஹ, வருணோட்யாய நமஹ, வராஸ்ரயாய நமஹ, வபுஷே நமஹ, தராய நமஹ, வர்ஷவராய நமஹ, வரியசே நமஹ, வரதாய நமஹ, வராய நமஹ, வசுப்ரதாய நமஹ, வசுபதயே நமஹ, வந்தாருஜனபாலகாய நமஹ, சாந்தாய நமஹ, சமபராய நமஹ, சாஸ்த்ரே நமஹ, சமனாந்தகராய நமஹ, ஷடாய நமஹ, சங்கஹஸ்தாய நமஹ, சத்ருஹந்த்ரே நமஹ, சமிதாகில துஷ்க்ருதாய நமஹ, ஷரஹஸ்தாய நமஹ, சதாவர்த்தாய நமஹ, சதக்ரதுவரப்ரதாய நமஹ, சம்பவே நமஹ, சம்யாக புஷ்பார்ச்சியாய நமஹ, சங்கராய நமஹ, சதருத்ரகாய நமஹ, சம்யாகராய நமஹ, சாந்தமனசே நமஹ, சாந்தாய நமஹ, சசிகலாதராய நமஹ, ஷடானன குரவே நமஹ, ஷண்டாய நமஹ, ஷட்கர்மநிரதாய நமஹ, சகவே நமஹ, ஷட்ஜாதிரசிகாய நமஹ, ஷஷ்டாய நமஹ, ஷஷ்டிப்ரீதாய நமஹ, ஷடங்கவதே நமஹ, ஷடூர்மிரஹிதாய நமஹ, ஷஷ்ப்யாய நமஹ, ஷிட்காய நமஹ, ஷாட்குண்யதாயகாய நமஹ, சத்யப்ரியாய நமஹ, சத்யதாம்னே நமஹ, சம்சாரரஹிதாய நமஹ, சமாய நமஹ, சக்யை நமஹ, சந்தானகுஷலாய நமஹ, சர்வசம்பத்ப்ரதாயகாய நமஹ, சகராய நமஹ, சாகராந்தஸ்தாய நமஹ, சத்ராஷாய நமஹ, சரணாய நமஹ, சஹாய நமஹ, சாம்பாய நமஹ, சநாதனாய நமஹ, சாதவே நமஹ, சாராசாரவிஷாரதாய நமஹ, சாமகானப்ரியாய நமஹ, சாராய நமஹ, சரஸ்வத்யாசுபூஜிதாய நமஹ, ஹதாராதயே நமஹ, ஹம்சகதயே நமஹ, ஹாஹாஹூஹூ ஸ்துதிப்ரியாய நமஹ, ஹரிகேஷாய நமஹ, ஹரித்ராங்காய நமஹ, ஹரிண்மணி சரோஹடாய நமஹ, ஹரிபூஜ்யாய நமஹ, ஹராய நமஹ, ஹார்யாய நமஹ, ஹரிணாங்கஷிகண்டாய நமஹ, ஹாஹாகாராதிரஹிதாய நமஹ, ஹனுநாசாய நமஹ, ஹஹுங்கிருத்யாய நமஹ, லாலானனாய நமஹ, லதாசோமாய நமஹ, லக்ஷ்மீகாந்தவரப்ரதாய நமஹ, லம்போதரகுரவே நமஹ, லப்யாய நமஹ, லவலீஷாய நமஹ, லலாயகாய நமஹ, க்ஷயத்வீராய நமஹ, க்ஷமாயுக்தாய நமஹ, க்ஷயாதிரஹிதாய நமஹ, க்ஷமினே நமஹ, க்ஷத்ரியாந்தகராய நமஹ, க்ஷாந்தாய நமஹ, க்ஷாத்ரதர்மப்ரவர்த்தகாய நமஹ, க்ஷயிஷ்ணுவர்தனாய நமஹ, க்ஷாந்தாய நமஹ, க்ஷபநாதகலாதராய நமஹ, க்ஷபாதிபூஜனப்ரீதாய நமஹ, க்ஷபணாந்தாய நமஹ, க்ஷராக்ஷராய நமஹ, ருத்ராய நமஹ, மன்யவே நமஹ, சுதன்வனே நமஹ, பாஹுமதே நமஹ, பரமேஸ்வராய நமஹ, ஸ்விஷவே நமஹ, ஸ்விஷ்டக்ருதே நமஹ.

0: சிவாய நமஹ, கிரீஷாய நமஹ, பாகசாசனாய நமஹ, கிரித்ராய நமஹ, புருஷாய நமஹ, பிராணாய நமஹ, பஞ்சபிராண பிரவர்த்தகாய நமஹ, அத்யவோசாய நமஹ, மகாதேவாய நமஹ, அதிவக்த்ரே நமஹ, மகேஸ்வராய நமஹ, ஈசானாய நமஹ, ததமாய நமஹ, தேவாய நமஹ, பிஷஜாம்பதயே நமஹ, ஈஸ்வராய நமஹ, தாம்ராய நமஹ, அருணாய நமஹ, விஸ்வநாதாய நமஹ, பப்ரவே நமஹ, சுமங்கலாய நமஹ, நீலக்ரீவாய நமஹ, சிவாய நமஹ, ஹ்ருஷ்டாய நமஹ, தேவதேவாய நமஹ, விலோஹிதாய நமஹ, கோபவஷ்யாய நமஹ, விஸ்வகர்த்ரே நமஹ, உதஹார்ய ஜனேக்ஷிதாய நமஹ, விஸ்வத்ருஷ்டாய நமஹ, சஹஸ்ராக்ஷாய நமஹ, மீருஷ்டாய நமஹ, பகவதே நமஹ, ஹராய நமஹ, சதேஷுதயே நமஹ, கபர்தினே நமஹ, சோமாய நமஹ, மீடுஷ்டமாய நமஹ, பவாய நமஹ, அநாததாய நமஹ, அதிதிருஷ்ணவே நமஹ, சத்வநாம் ரக்ஷகாய நமஹ, பிரபவே நமஹ, விஸ்வேஸ்வராய நமஹ, மகாதேவாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, த்ரிபுராந்தகாய நமஹ, த்ரிகாக்னிகாலாய நமஹ, காலாக்னிருத்ராய நமஹ, நீலாய நமஹ, அதிபாய நமஹ, அனிலாய நமஹ, சர்வேஸ்வராய நமஹ, சதாசம்பவே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, மிருத்யுஞ்ஜயாய நமஹ, சிவாய நமஹ, ஸ்வர்ணபாஹவே நமஹ, சைன்யபாலாய நமஹ, திஷாதிஷாய நமஹ, வனஸ்பதயே நமஹ, ஹரிகேஷாய நமஹ, பசுபதயே நமஹ, உக்ராய நமஹ, சஸ்பிஞ்சராய நமஹ, அந்தகாய நமஹ, துஷீமதே நமஹ, மார்கபாய நமஹ, பப்ரவே நமஹ, திவ்யாதினே நமஹ, அன்னபாலகாய நமஹ, புஷ்டாய நமஹ, பவாதிபாய நமஹ, லோகநாதாய நமஹ, ருத்ராததாயிகாய நமஹ, க்ஷேத்ரேஷாய நமஹ, சூதபாய நமஹ, அஹந்த்யாய நமஹ, வனபாய நமஹ, ரோஹிதாய நமஹ, ஸ்தபாய நமஹ, விருக்ஷேஷாய நமஹ, மந்த்ரஜாய நமஹ, வாண்யாய நமஹ, புவந்த்யாய நமஹ, வாரிவஸ்கிருதாய நமஹ, ஓஷதீஷாய நமஹ, மஹாகோஷாய நமஹ, க்ரந்தனாய நமஹ, பத்திநாயகாய நமஹ, கிருஷ்ணவீதினே நமஹ, தாவமானாய நமஹ, சத்வநாம்பதயே நமஹ, அவ்யயாய நமஹ, சஹமானாய நமஹ, நிர்வியாதயே நமஹ, அவ்யாதயே நமஹ, ககுபாய நமஹ, நடாய நமஹ, நிஷங்கினே நமஹ, ஸ்தேனபாய நமஹ, கக்ஷாய நமஹ, நிசேரவே நமஹ, பரிசாரகாய நமஹ, ஆரண்யபாய நமஹ, ஸ்ருகாவினே நமஹ, ஜிகாம்சவே நமஹ, முஷ்ணபாய நமஹ, அசிமதே நமஹ, நக்தஞ்சராய நமஹ, ப்ரக்ருந்தாய நமஹ, உஷ்ணீஷினே நமஹ, கிரிசஞ்சராய நமஹ, புலுஞ்சாய நமஹ, இஷுமதே நமஹ, தன்வினே நமஹ, ஆதன்வதே நமஹ, பிரதிதானவதே நமஹ, ஆயச்சாய நமஹ, விசிருஜாய நமஹ, ஆத்மனே நமஹ, வேதனாய நமஹ, ஆசனாய நமஹ, பராய நமஹ, ஷயனாய நமஹ, ஸ்வாபகிருதே நமஹ, ஜாக்ரதே நமஹ, ஸ்திதாய நமஹ, தாவனகாரகாய நமஹ, சபாபதயே நமஹ, துரங்கேஷாய நமஹ, உகணாய நமஹ, த்ரும்ஹதயே நமஹ, குரவே நமஹ, விஸ்வாய நமஹ, வ்ராதாய நமஹ, கணாய நமஹ, விஸ்வரூபாய நமஹ, வைரூப்யகாரகாய நமஹ, மஹதே நமஹ, அணீயசே நமஹ, ரதபாய நமஹ, சேனான்யே நமஹ, க்ஷத்ரசங்கிரஹாய நமஹ, தக்ஷ்ணே நமஹ, ரதகாராய நமஹ, குலாலாய நமஹ, கர்மகாரகாய நமஹ, புஞ்சிஷ்டாய நமஹ, நிஷாதாய நமஹ, இஷுக்ருதே நமஹ, தன்வகாரகாய நமஹ, மிருகயவே நமஹ, ஸ்வானபாய நமஹ, தேவாய நமஹ, பவாய நமஹ, ருத்ராய நமஹ, சர்வகாய நமஹ, பசுபாய நமஹ, நீலகண்டாய நமஹ, க்ஷிதிகண்டாய நமஹ, கபர்தப்ருதே நமஹ, யுக்தகேஷாய நமஹ, சஹஸ்ராக்ஷாய நமஹ, சததன்வனே நமஹ, கிரீஷ்வராய நமஹ, சிபிவிஷ்டாய நமஹ, மீடுஷ்டமாய நமஹ, இஷுமதே நமஹ, ह्रस्वाय नमः वामनाय नमः बहुवर्षवयसे नमः वृद्धाय नमः संवृद्ध्वसे नमः प्रथमाय नमः अग्रियाय नमः आशवे नमः अजिराय नमः शीघ्रियाय नमः शीभ्याय नमः ऊर्म्याय नमः वस्वन्याय नमः श्रोताय नमः दीप्याय नमः ज्येष्ठाय नमः कनिष्ठाय नमः पूर्वजाय नमः अपराय नमः मध्याय नमः अपगल्भाय नमः आशुषेणाय नमः आशुरथाय नमः शूराय नमः बिन्धिवर्मधृषे नमः वरूथिने नमः बिल्मिने नमः कवचिने नमः श्रुतसेनाय नमः दुन्दुभये नमः धृष्णवे नमः प्रहिताय नमः दूताय नमः निषङ्गिणे नमः तीक्ष्णसायकाय नमः आयुधिने नमः स्वायुधिने नमः देवाय नमः उपवीतिने नमः सुधन्वदृशे नमः श्रुत्याय नमः पथ्याय नमः काट्याय नमः नीप्याय नमः सूद्याय नमः सरोद्भवाय नमः नाद्याय नमः वैशन्ताय नमः कूप्याय नमः अवट्याय नमः वर्ष्याय नमः मेघ्याय नमः वैद्युताय नमः ईद्र्याय नमः आतप्याय नमः वातोत्थाय नमः रश्मिजाय नमः वास्तवाय नमः अस्तुपाय नमः सोमाय नमः रुद्राय नमः ताम्राय नमः अरुणाय नमः शङ्गाय नमः ईश्वराय नमः उग्राय नमः भीमाय नमः अग्रेवधाय नमः दूरेवधाय नमः हन्त्रे नमः हनीयसे नमः वृक्षाय नमः हरिकेशाय नमः प्रतर्दनाय नमः ताराय नमः शम्भवे नमः मयोभुवे नमः शङ्कराय नमः मयस्कराय नमः शिवाय नमः शिवतराय नमः तीर्थ्याय नमः कूल्याय नमः पार्याय नमः वार्याय नमः प्रतरणाय नमः उत्तरणाय नमः आलाद्याय नमः आतार्याय नमः शष्प्यबेनजाय नमः सिकत्याय नमः प्रवाह्याय नमः हिरण्याय नमः प्रमथाय नमः किंशिलाय नमः क्षयनाय नमः पूलगाय नमः गोष्ठ्याय नमः पुलस्त्याय नमः गृह्याय नमः तल्प्याय नमः गेह्याय नमः काट्याय नमः गह्वरेष्ठाय नमः हृदोद्भवाय नमः निवेष्ट्याय नमः पांसुमध्यस्थाय नमः रजस्याय नमः हरितस्थिताय नमः शुष्क्याय नमः लोप्याय नमः उलप्याय नमः ऊर्म्याय नमः सूर्म्याय नमः पर्णजाय नमः पर्णशद्याय नमः अपगुरकाय नमः अभिग्नोत्खिद्यकोविदाय नमः अवकिरिकाय नमः ईशानाय नमः देवादिहृदयान्तराय नमः विक्षीणकाय नमः विचिन्वत्याय नमः आनिर्हते नमः आमिवत्ककाय नमः द्रापये नमः अन्धस्वतये नमः दात्रे नमः दरिद्रते नमः लीललोहिताय नमः तवस्वते नमः कपर्दीशाय नमः क्षयद्वीराय नमः गोहनाय नमः पुरुषन्ताय नमः गर्तगताय नमः यूने नमः मृगवरोग्रकाय नमः मृडाय नमः जरित्रे नमः रुद्राय नमः मीड्याय नमः देवपतये नमः हरये नमः मीडुष्टमाय नमः शिवतमाय नमः भगवते नमः अर्णवान्तराय नमः शिखिने नमः पृथ्वीवाससे नमः पिनाकिने नमः वृषभस्थिताय नमः अग्निशवे नमः वर्षेशवे नमः वातेशवे नमः पृथिवीस्थाय नमः दिविष्ठाय नमः अन्तरिक्षस्थिताय नमः हराय नमः अप्सुस्थिताय नमः विश्वनेत्रे नमः पतिस्थाय नमः वृक्षमूलगाय नमः भूताधिपाय नमः प्रमतपाय नमः अवपलाय नमः सहस्रास्याय नमः सहस्रनयनश्रवसे नमः ऋग्गणात्मने नमः यजुर्मध्याय नमः साममध्याय नमः गणाधिपाय नमः ऊर्म्याय नमः वर्षीशपरमाय नमः शिखायै नमः स्तुत्याय नमः அனசூயகாய நமஹ, மைத்ராயணாய நமஹ, மித்ரகதயே நமஹ, தண்டுப்ரீதாய நமஹ, ரிடிப்ரியாய நமஹ, உமாதவாய நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, விஸ்வஹர்த்ரே நமஹ, சனாதனாய நமஹ, சோமாய நமஹ, ருத்ராய நமஹ, மேகபதிவங்கவே நமஹ, மருதாம்பித்ரே நமஹ, அருஷாய நமஹ, அத்வரேஸ்வராய நமஹ, ஜலாஷபேஷஜாய நமஹ, பூரிதாத்ரே நமஹ, சுஜன்வினே நமஹ, சுராய நமஹ, சம்ராஜே நமஹ, புராம்பிதே நமஹ, துக்கஸ்தாய நமஹ, சத்பதயே நமஹ, பாவனாய நமஹ, க்ரதவே நமஹ, ஹிரண்யரேதசே நமஹ, துரதர்ஷாய நமஹ, விஸ்வாதிகாய நமஹ, உருக்ரமாய நமஹ, உருகாயாய நமஹ, அமிதகுணாய நமஹ, மகாபூதாய நமஹ, த்ரிவிக்ரமாய நமஹ, அமிர்தாய நமஹ, அஜராய நமஹ, அஜய்யாய நமஹ, ருத்ராய நமஹ, அக்னயே நமஹ, புருஷாய நமஹ, விராஜே நமஹ, துஷாராஜே நமஹ, பூஜிதபதாய நமஹ, மகாஹர்ஷாய நமஹ, ரசாத்மகாய நமஹ, மஹர்ஷயே நமஹ, புத்திதாய நமஹ, கோப்த்ரே நமஹ, குப்தமந்த்ராய நமஹ, கதிப்ரதாய நமஹ, கந்தர்வகானப்ரீதாத்மனே நமஹ, கீதப்ரீதாய நமஹ, புருஷாசனாய நமஹ, வித்வேஷணஹராய நமஹ, ஹார்யாய நமஹ, ஹர்ஷக்ரோதவிவர்ஜிதாய நமஹ, பக்தப்ரியாய நமஹ, பக்திவஶ்யாய நமஹ, பயஹ்ருதே நமஹ, பூதசங்கபிதே நமஹ, புவனேஷாய நமஹ, பூதராத்மனே நமஹ, விஸ்வவந்த்யாய நமஹ, விசோஷகாய நமஹ, ஜ்வரநாசாய நமஹ, ரோகநாசாய நமஹ, முஞ்சிகேஷாய நமஹ, வரப்ரதாய நமஹ, புண்டரீகமஹாஹாராய நமஹ, புண்டரீகத்வகம்பராய நமஹ, ஆகண்டலமுகஸ்துத்யாய நமஹ, குண்டலினே நமஹ, குண்டலப்ரியாய நமஹ, சண்டாம்சுமண்டலாந்தஸ்தாய நமஹ, சசிகண்டசிகண்டகாய நமஹ, சண்டதாண்டவசன்னாஹாய நமஹ, சண்டகோபாய நமஹ, அகிலாண்டகாய நமஹ, சண்டிகாபூஜிதபதாய நமஹ, மண்டனாகல்பகாண்டஜாய நமஹ, ரணஷௌண்டாய நமஹ, மகாதண்டாய நமஹ, துஹுண்டவரதாயகாய நமஹ, கபாலமாலாபரணாய நமஹ, தாரணாய நமஹ, சோகஹரணாய நமஹ, விதாரணாய நமஹ, சூலகராய நமஹ, தர்ஷணாய நமஹ, சத்ருமாரணாய நமஹ, கங்காதராய நமஹ, கரதராய நமஹ, த்ரிபுண்ட்ரவலிபாசுராய நமஹ, சம்பராரிஹராய நமஹ, தக்ஷஹராய நமஹ, அந்தகஹராய நமஹ, ஹராய நமஹ, விஸ்வஜிதே நமஹ, கோஜிதே நமஹ, ஈஷானாய நமஹ, அஸ்வஜிதே நமஹ, தனஜிதே நமஹ, ஊர்வராஜிதே நமஹ, உத்வஜிதே நமஹ, சர்வஜிதே நமஹ, சர்வஹாரகாய நமஹ, மந்தார நிலையாய நமஹ, நந்தாய நமஹ, குந்தமாலாதராய நமஹ, அம்புதாய நமஹ, நந்திப்ரீதாய நமஹ, மந்தஹாசாய நமஹ, சுரவிருந்தநிஷேவிதாய நமஹ, முச்சுகுந்தார்ச்சிதபதாய நமஹ, த்வந்த்வஹீனேந்திரார்ச்சிதாய நமஹ, விஸ்வாதாராய நமஹ, விஸ்வநேத்ரே நமஹ, வீதிஹோத்ராய நமஹ, விநீதகாய நமஹ, சங்கராய நமஹ, சாஸ்வதாய நமஹ, சாஸ்த்ரே நமஹ, சஹமானாய நமஹ, சஹஸ்ரதாய நமஹ, தீமாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, நித்யாய நமஹ, அம்பராந்தநர்த்தனாய நமஹ, உக்ராய நமஹ, பவஹராய நமஹ, தௌம்யாய நமஹ, தீரோதாத்தாய நமஹ, விராஜிதாய நமஹ, வஞ்சகாய நமஹ, நியதாய நமஹ, விஷ்ணவே நமஹ, பரிவஞ்சகாய நமஹ, ஈஸ்வராய நமஹ, உமாவரப்ரதாய நமஹ, முண்டினே நமஹ, ஜடிலாய நமஹ, சுசிலக்ஷணாய நமஹ, சர்மாம்பராய நமஹ, காந்திகராய நமஹ, கங்காலவரவேஷதிருஷே நமஹ, மேகலினே நமஹ, அஜினினே நமஹ, தண்டினே நமஹ, கபாலினே நமஹ, மேகலாதராய நமஹ, சத்யோஜாதாய நமஹ, காளிபதயே நமஹ, வரேண்யாய நமஹ, வரதாய நமஹ, முனையே நமஹ, வசாப்ரியாய நமஹ, வாமதேவாய நமஹ, தத்பூர்வாய நமஹ, வடமூலகாய நமஹ, உலூகரோம்னே நமஹ, கோராத்மனே நமஹ, லாஸ்யப்ரீதாய நமஹ, லகவே நமஹ, ஸ்திராய நமஹ, அனோரணீயசே நமஹ, ஈசானாய நமஹ, சுந்தரப்ருவே நமஹ, சுதாண்டவாய நமஹ, கிரீட்டிமாலாபரணாய நமஹ, ராஜராஜலசத்கதயே நமஹ, ஹரிகேஷாய நமஹ, முஞ்சிகேஷாய நமஹ, யோமகேஷாய நமஹ, யசோதராய நமஹ, பாதாளவசனாய நமஹ, பர்த்ரே நமஹ, சிபிவிஷ்டாய நமஹ, கிருபாகராய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, திவ்யாத்மனே நமஹ, ரிஷதர்மணே நமஹ, விரோசனாய நமஹ, தைத்யேந்திரவரதாய நமஹ, வைத்யாய நமஹ, சுரவந்தியாய நமஹ, அகநாசகாய நமஹ, ஆனந்தேஷாய நமஹ, குஷாவர்த்தாய நமஹ, நந்தியாவர்த்தாய நமஹ, மதுப்ரியாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, விரூபாக்ஷாய நமஹ, வனானாம் பதயே நமஹ, அவ்யயாய நமஹ, மஸ்தகாதாய நமஹ, வேதவேத்யாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, ப்ரஹ்மாவுதனப்ரியாய நமஹ, பிஷங்கிதடஜடாஜூடாய நமஹ, தடில்லோகவிலோசனாய நமஹ, கிருஹாதாராய நமஹ, ராமபாலாய நமஹ, நரசிம்மவிநாசகாய நமஹ, மத்ஸ்யக்னே நமஹ, கூர்மபிருஷ்டஸ்திதிதராய நமஹ, பூதாரதாரகாய நமஹ, விதீந்திரபூஜிதபதாய நமஹ, பாரதாய நமஹ, வாரிதிஸ்திதாய நமஹ, மகோதயாய நமஹ, மகாதேவாய நமஹ, மகாபீஜாய நமஹ, மகாங்கத்ருஷே நமஹ, உலூகநாகாபரணாய நமஹ, விதிகந்தரபாதனாய நமஹ, ஆகாஷகோஷாய நமஹ, ஹார்தாத்மனே நமஹ, மாயாவினே நமஹ, ப்ரக்ருதேஃபராய நமஹ, சுக்லாய நமஹ, த்ரிசுக்லாய நமஹ, த்ரிமதவே நமஹ, த்ரிசுபர்ணாய நமஹ, ஷடங்கவிதே நமஹ, லலநாஜனபூஜ்யாங்க்ரயே நமஹ, லங்காவாசாய நமஹ, அநிலாசனாய நமஹ, விஸ்வதச்சக்ஷுஷே நமஹ, ஈசானாய நமஹ, விஸ்வதோபாஹவே நமஹ, ஈஸ்வராய நமஹ, சர்வாத்மனே நமஹ, பாவனாகம்யாய நமஹ, ஸ்வதந்த்ராய நமஹ, பரமேஸ்வராய நமஹ, விஸ்வபக்ஷாய நமஹ, விதுருபாக்ஷாய நமஹ, சர்வதேவசிரோமணயே நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, சத்யாய நமஹ, ஆனந்தாய நமஹ, ஞானானந்த மஹாபலாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ. இதி ஸ்ரீ சிவரஹஸ்யே பர்காக்யே பஞ்சமாம்சே சத்வாரிம்சோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலி சம்பூர்ணம்.
1: சிவநாமம் தலச்சின வெண்டனே தன்மயீகரண செந்தே மனசே கைலாசம், மனுகடே கைவல்யம், தலப்புலே பிரமதுலு, பிரத்யணுவு பரமேஸ்வர நர்த்தனமே.

0: திருச்சிற்றம்பலம். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் பஞ்சவிம்சதி மூர்த்தம் தியான ஸ்லோகாஸ் பிரசன்டட் பாய் குளித்தலை ஆனந்த ஈசான சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். தேங்க்யூ.
1: கல்யாண சுந்தர மூர்த்தி தியானம் சிந்தூராபம் த்ரிநேத்ரம் யுகபுஜ சஹிதம் ஹாரகேயூரபூஷம் திவ்யைர்வஸ்த்ரே வ்ருதாங்கம் வரசமுச்சித சத்வேஷயுக்தம் சுபாங்கம் வந்தே கல்யாண மூர்த்திம் கரதல கமலே தேவி ஹஸ்தம் தானம் ஹஸ்தே டங்க மிருகம் ச ததம் பரம் பத்த கங்கேந்து சூடம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: திருச்சிற்றம்பலம். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் பஞ்சவிம்சதி மூர்த்தம் தியான ஸ்லோகாஸ் பிரசன்டட் பாய் குளித்தலை ஆனந்த ஈசான சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். தேங்க்யூ.
1: உமயா சகித மூர்த்தி தியானம் தவலாப சுகாசன சந்நிஹிதம் ஹரிணீ மிருகடங்க பராபயதம் சுமுகம் பரமுத்பல திருக்பரதம் உமயா சக

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் நம சிவாய்.

ஆத்மனே சகம்பரஸ்ய வக்ஷிதா புனரே மகாவிடாய சோமோஜமோஜோபோமோஸ்தாரிவர்வீரேந்திரோதர

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய. விஸ்வநாதாஷ்டகம்.